0: ரொம்ப நேரம் கூட இருக்க மாட்டேன்னு தோணுதா?
1: பேசாம இரு சேது, நினைக்க வேணாம்.
0: எத்தனை நாள காத்துக்கிட்டு இருந்த இந்த உற்சவத்துக்கு நான் கூட தேர் இழிக்க முடியாதுன்னு மனதை சொல்லுது. அண்ணா என்ன மறந்துடாங்க அண்ணா?
1: அழாத சேது, அழாத. நான் இருக்கல எப்பவும்.
0: தெரியும் ஆனந்த,
1: சேது போயிட்டியா? சேது போயிட்டியா?

0: அனல சிகளும் அனில சுத ஹயவும் தெளிஞாகந்த
1: வர்ணனையுடைய அபௌம சௌந்தர்யம் நமக்கு எழுத்தச்சன கிருதிகளில் எவடையும் காணாம்.
2: ஒரு விபின சரணமிதபல நச்சல சன்னிபன் உத்யானமொக்கே பொடிச்சு களஞ்சது ஒருபதினு கருதியவனபகதயாகுலம் பொட்டிச்சிது சைத்யப்பிராசாதமொக்கவே முசலதரனிசமது காக்குன்னவரையும் முல்பொட்டு தச்சு கொன்னீடினான சிரமம் புவனமதில் ஒரு